0: பெண் சச்சி சித்தன நடந்தார். ஊர் மாதால் கொண்டு மறைக்கேன் அரைந்தேன் கொடுமை ஓயரா மறக்க பொருட்டு வந்துடும் மலா சிச்சித்தா மறக்க பெறுவாள்.
1: The Northern Territory became the first place in Australia with a comprehensive land rights law when the Aboriginal Land Rights Northern Territory Act 1976 was passed. The Act allowed traditional owners to claim unalienated Crown land based on traditional ownership and establish land councils to represent Aboriginal interests. This legislation transformed Aboriginal communities across the territory and remains a major focus of many NAIDOC events and discussions. Let's